ஆகாசவாணி அனந்தபுரம் கேந்திரம். ஹேமாவதி பிரபாத சஞ்சிகா கார்யக்ரமம்.